0: கிடைக்கிறது. ரீடர், நமது மூலம் எத்தனை மக்களுக்கு
1: ছাড়া সময় করবেন তাই না।